0: ஆர்டிக்கல்களுக்காய் வினாடி
1: LiveFM.lk
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம LiveFM.